0: அச்சா பப்பலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சை பால்
3: சித்ரமஞ்சரி காரிக்கிரம்லு మీరు వింటున్న ఈ పాట అష్టాచమ్మా చిత్రం కోసం శ్రీకృష్ణ పాడిన పాట.